எவரும் ஃபாஃபர் பஸ்த புனுமாய் ஹராம் முதாக்கியும் யஹூதிங்க அழுவரின்னாய் அழிமுவரின் எவரென்ன மனா குரானே நம கும்ஃபதஹையே எவரின் குரமும் கெந்திய கந்தொக நுபாகமாய்

0: كان لا محالة فاعلا فثلث لطعامه وثلث لشرابه وثلث لنفسه رواه الترمذي
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்கு பண்டபுர நுபா கம்பாரெ ஆதம்கு தரியா புரா கமுகை நுவைய ஃபஹெ கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹெ ஏனா கேவுமத் திம்பா குள எப்பய அதி ஏனாகே புய்மத் திம்பா குள எப்பய அதி ஏனா நேவாலுமத் திம்பா குள எப்பய எபஹி பண்டு புரிகென் நேவாலுமத் தத்திவா வர கேவுமாய் புயின் கினனு குராஷ
2: ಮೀ ದಿವೆರಾಜ್ಯಗಳು ದಿವೆರಾಜ್ಯಗಳು ಬಾರ್ಗಡಿ ಹಮಿನಟ್ ಕಮಿಗಣಿಸ್ತೀನಿ ಮೇದ್ಗೆ ಮೆಂದುರು ನಮಾದ್ ಒಗುತುಗೆ ಬಂಗಿಯಾ ಬಂಗಿದ್ವಾ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್

இவரும் ஃபாஃபவரி பஸ்த புனுமாய் ஹராம் முதா கெம் யஹூதீங்க அழுவரின்னாய் அழிமுவரிங் இவரென்னம் மனா குரானே நம கும்ஃபதஹெய்யே இவரின் குரமும் கெந்திய கந்தொக நுபாகமாய்.